0: இந்த பரிமை போதோ
1: போக்கோ போக்கோ போக்கோ என்றே போக்கோ கேந்து
0: ஒருவுவா ஒருவுவா ஏ ஒருவு கலந்திக்கு பஞ்சாகர மருவியாவா குரமிஸ்த எரெந்தே தேமோ
1: கீம்பா
0: தேமோ
1: கீம்பா கீம்பா லெரிவா கபிக்கத்தேனே குவாலே கிசோமா விரானியம்பேதோ Kibu, Watusi, Babira, Mambeto.
0: Ruego, Bembere, Bando Abajure, Jomande, Karume, Concareñe, El Cale de Burro, Anda. Temo.
1: Kimba.
0: Temo.
1: Temo. Temo.